மதங்க தாவிரசி கே எஸ் கணசியாம்கி கொஞ்சல்தா ஜோய்குமார் சௌகராக் பம்ன சைரிங்பா லிவாங்க நிங்பை செய்யமா.

0: ஹலோ இமா, கையில் இலகே.
1: இவேமா, அக்கோய் தம்பா லைமதோ ஹலக்ரேனே.
0: ஐமா, கைனோ ஹாசிபோ இமா.
1: நத்தே நங்கு கரி கரி கங்ஜபக லைகேபா. இமாத சேங் நம் தம்மோய்மி
0: தொய்லோபதி லைட்டேத. தமோ கொண்டோங்கம்பக கரடி தும்
1: கரி ஹைபா. ஹோய் ஹோய் பாரே பார்.
2: ஓய் மாமா, ஐ லோயிங் கம்னமே பாவ்லோய் தாரமி கம்ரா. ஐ ஜான பிலைதே லைரமே ஹவுதி சி கேஹரி சி ஏ சலாய் தினவா லௌன லைரமே யாதே ஜாம் ஹை கம்னே மா யம் சிரமன கம்ன் டாவியா மா இலை கம் சுட்டி வையாரோய். ஓய் கப்கனா மா இதம் தப்பி சிந்தகரவனதே கம்ரா மா இ மமிங் அம்பன பண்ணன மவுங்க சுனே பாவ் கங்கன் ஹைச்சி மாகி ஸ்டடிடா காய்வா லெஹெங்கனோ கங்கரா
1: இமாகி பியமாய் மாதி மாங்சரேதகோ நன்னா சாங்கியாது வாக்கஞ்யாவுடி சிவுக்கரிகினோய் மீபியமனங்போ
2: ஹோய் சங்கரசிலா கானத்ரப வாக்கண்டுதனே அமுக் இராக் நரனுகோ ஹேரா ஐவு கைஷோயின கண்ணா மாகும் மனுஷோ மபுன்சி யவாபத்தன தல்லகல்லேலகதவ மபுன்சிரே
0: தமோ சே இசிங் சித லைரி ஹக்ஜாங் சிங் தோபிரோ
3: ஹோய் ஹோய் இவும் மோதி ஸ்கூலந்த தின் மீரோராபரா
0: ngai hak ngal le hai dena mango da lairik pari
3: ek shega atos hong ngi report du ti laudri ko
0: awang khurai bohan gi u gi che ki sap su bagi lupali sing manga pirak paduna lauru re
3: adona na tom ta dharma nagar da satpa nungai katra pani saga gi tak ta tu de yem khan ba yar hoy dra
0: masage pe se na tabani na yar hoy da
3: hoy hoy adu budi sumida adu ai khoina jolap sada lak le basi sehi taruk tare chur bani na kini ngai de laite da
0: kaisu ki de da
3: adu atas horn ge report adu da kari kari de palle tampa
0: ai do kono hai rak pani doctor ne aruba அனாப தாகதவுதகி கசிக்தங்க ஐரமி அதுபு ஹவுசிக்தி மதுங்கன கங்கவுரபனின லாயங்கலக பகனி ஹைனா அல்ட்ரா சவுண்ட் அவுருபு டாக்டர்துன ஹைரே
3: தம்பா
0: தம்ப
3: புன்சி ஹைவசி அவா நுங்காயின புன்சில்லக சியம்பனி
0: தம்ப
3: அதுபு ஐக்கோயனேகி புன்சிதி அவாபன மப்புங்கோய்பா நுங்காய்பன கசிக்தனி நங்கி மைத்தோங்க தாரிபா அவாபகி மம்மியதோ ஐயா கங்கு உதவ நத்தேனே தம்பா
0: தமோசிமா தமோன ஹாயிருபது போகரினு தவ இங்காங்கர சூருபகி வாபது தவுவனிதா தமோன பங்கந்த கஞ்சலே
3: தம்பா நங் அம்மதி இசானுபா அசிகினி ஐனு வாரிபசி
0: தமோ
3: நங்தி மபம் மசித போக்ப நத்தபனினா லம்தம் மசிகி சட்னபி யோன கங்ப சுனத்தி
0: இவங்கோகி போ கரி வாருகதகி ஐக்கோயனி சங்துன மீ ஒய்னபு ஹொத்னரகலுயிரி கைனோ
3: நாக்கி மா பாபாச தமுயிதி கரக்கன்மலி பாரபசு பத்ரபசு மசானி மபா மசகி நுங்சி சியன்பு சாவுளிவனி ஹாய்துன ஹெக்த புன்சிகு ஒய்ன ததத் பாய்பதுதி
0: ஹோய் பாபாதோ மரின்யாம்ன காவனி ஹாய்கி போ வாக்கையா ஹொங்கந்தே
3: இசாபு கதாயத லைபகி ஹன நோங் மச்சு திரக்பகி பாவு பங்தி
0: திரக்லபசு பங்கன் பங்கம் தனப லோலிபசிதி தாமோ திரக்தவன் ஹேன பைத
3: தம்பா ஐகிதி இப்பா இமாலை ஜத்ரபனின இமா இப்பாபு யாம் நனுஷி
0: அதோ அதோ பபு பனபோ நபசிசு நுங்சிபனி ஹாய்கிதாயினே தாமோனா
3: தம்பா
0: அதுக கரிக்கே நரிபகே இமா பாபாத ஐன தௌரிபசிகா
3: இமா பாபா அம்மதி நபுங்கிதமக் கரி கரி தோபிரம் லபுகே நஹானா
0: ஐன லௌகிப பிரேபதோ இமுங் மனுங்ன யாதே ஹாய்ப கங்ன கங்ன லௌகிபனே
3: தம்பா